தவிரி கொஞ்சல் ஆர்டிஸ் யூனியன் கி சைசப்பு சினசக்பா வைகோங் கோஜின் துவாங்னா செரிங்பா லெவானிங் பிசை இசைசி தான் ஜக்கி பகல் ஒய்டனா தங்கா கசிக்கு வினதி லெவானிங் பிசை லான்தோக்சபா லொய்சரே அதும்ன தோடம் தாபிரி பசி மெகாஹர்சா மகும் தஸ்மிக் மங்காகி எஃப் எம் சங்காய் சென்னல் ரகினி